அபிஜோக் சம்ப கோர்மதம் மாஜோ வருகை மாம்சி கர்மி பாரி அமினத்த கர்மி திப்பே மாமம் அகப்து கதர் சமாய் வயக்குரிஞ்சோ போலிப்போ